மறிவேறி திக்கெவ்வரு பட்னம் சுப்பிரமணிய ஐயர் விரச்சித கிருதி லதாங்கிராக கண்டச்சாப்பு தாளதலிதே. நவ் அ கம்போசிஷன் ஆஃப் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் செட்டு லதாங்கிராக கண்டச்சாப்பு தாள மறிவேறி திக்கெவ்வரு.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாகா என் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by G. Shrikant. He begins with Bagayanaya in Rag Chandrajyoti, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரி நின்னே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் பந்துவராளி ராகம் மிஸ்ரா சாப்பு தாளம்.
1: You can now listen to Shankari Ninne in Raag Panthuvarali set to Mishra Chaputal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஸ்ரீ காமகோட்டி பீட்டஸ்திதே சாவேரி ராகம் ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: This is Rakam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by G. Shrikant. He is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. G. Shrikant concludes his vocal recital with Shri Kamakoti Peetasthite in Rag Saveri set to Adital, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by G. Shrikant. He was accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஆலப்பி வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் வீணை குப்பையறி இயற்றிய சாமி நீ பை என தொடங்கும் ஆனந்த பைரவி ராக வர்ணம் இடம்பெறுகிறது.

0: வீணை குப்பையர் இயற்றிய ஆனந்த பைரவி ராகவர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by வீணை குப்பையர், ஆனந்த பைரவி ராகவர்ணம்.
0: தூமணி மாடத்து என்று தொடங்கும் திருப்பாவை ஹமீர் கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to தூமணி மாடத்து திருப்பாவை in ராக் ஹமீர் கல்யாணி செட் டு ஆதி தாளம்.

0: ஹமீர் கல்யாணி ராகத்தில் தூமணி மாடத்து என்று தொடங்கும் திருப்பாவை கேட்டீர்கள்.
1: இன் ராக் ஹமீர் கல்யாணி, யூ ஜஸ்ட் ஹர்ட் தூமணி மாடத்து திருப்பாவை.
0: அடுத்து லலிதே என தொடங்கும் செய்யூர் செங்குல்வராய சாஸ்திரி இயற்றிய கீர்த்தனை எதுகுல காம்போதி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents Lalite, a composition by Cheyyur Chengalvaraya Sastri in Rag Yadukula Kambodi, set to Rupakam Tal.

0: யதுகுலகம் பதிவு ராகத்தில் செய்யூர் செங்கல்வராய சாஸ்திரி கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: You just heard a composition by செய்யூர் செங்கல்வராய சாஸ்திரி in ராக யதுகுலகாம்போதி.
0: ராகம் டிடிஹெச்சில் அலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Alappi Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran and on the Mridangam by R. Ramesh. He continues with Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

0: மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கிருத்தியை கேட்டீர்கள்.
1: இன் ராக் மத்தியமாவதி, தட் வாஸ் எ கம்போசிஷன் பை ஷியாமா சாஸ்திரி.
0: நிகழ்ச்சி நிறைவாக ஸ்ரீ பராக்கிரமமு என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, சண்முக பிரியா ராகம் ஆதித்தாளம்.
1: Alappi Venkatesan concludes his vocal recital with Sri Parakaramamu in Raag Shanmugapriya set to Aditaal, a composition by Thyagaraj.

0: சண்முகப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: என்றார் சண்முகப்பிரியா. தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: இதுவரை அலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DDH, you were listening to a vocal recital by L.P. Venkatesan. He was accompanied on the violin by M.A. Sundareshwaran and on the mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DDH. It's anytime Indian music.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. We now bring you a vocal recital by Dr. S. Soumya. She is accompanied by Srimati Usha Rajagopalan on the violin and Neyveli Shri R. Narayanan on the mridangam. Nigalshiyil mudalil, Manasa Sri Ramachandruni, Tyagarajar Kirtanai, Ragam Isa Manohari, Adi Thalam. The concert begins with Manasa Sri Ramachandruni, composed by St. Tyagaraja, in Rag Isa Manohari, set to Adi.

இனி இக்கதாளலேனுரா, டாக்டர் எஸ் ராமநாதன் இயற்றியது. ராகம் ஹேமவதி, கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு இக்கதாளலேனுரா, ரிட்டன் பை டாக்டர் எஸ் ராமநாதன், கம்போஸ்ட் இன் ராக் ஹேமவதி.

இனி வழி மறைத்திருக்குது. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டுக்குறிஞ்சி ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம். லிசன் நவ் டு வழி மறைத்திருக்குது. ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் நாட்டுக்குறிஞ்சி, செட் டு மிஸ்ர சாப்புத்தாளம்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் எஸ் சௌமியா. ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன் ஆன் த வயலின் and Neyveli Shri R. Narayanan on the Mridangam. Ini Palinchu Kamakshi, Syama Sastri Sahityam, Ragam Madhyamavati, Adithalam. Listen now to Palinchu Kamakshi, composed by Syama Sastri, in Rag Madhyamavati, set to Adithal.

நிகழ்ச்சியில் நிறைவாக மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய காவடி சிந்து. The concert concludes with மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்ஸ் காவடி சிந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் எஸ் சௌமியா. ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன் ஆன் த வயலின், நெய்வேலி ஸ்ரீ ஆர் நாராயணன் ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.